சோகமும் சோம்பலும் துயரும் மாயையும் வினையும் மறைப்பும் ஆணவமும் வனத்தனை பிடித்திடல்

தனது குறிப்பில் அகப்படின் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கி.